0: சமஸ்து வஞ்சாராய பொன்னு பாதினை சூதனாரணம் பதங்களை விஷயம் சம்ஜோதா பார்க்கச சம்ஜோதான் சீமபாரி பார்த்தசாமன் வஞ்சார காதலம் ஆய் பொன்னு பாதினை தெஸ்கு விஸ்திருத் விவரம் அதன் புமார் விளைச இஸ்லி கார்ணா புஞ்சா அதிகாரியருளை ஜோக்கிம் பப்பிஸ்னேசன் கார்ண அவைத் வஸ்துக்கு சார் வஸ்தார் நியந்திரம் கார்ண சரி காரவாகனை நகரில் குஷார் அச்சிப்பு தாஸ் பாஸ்கரம் சோதிலமுனி வஞ்சார விபாக சூதனா அதிகாரி கிஷோர் பர்த்தபாலி சிஐஎன் சம்பவத்தார்
1: नेपाल भारत सेवा व्यवस्थापन संयुक्त कार्यदलको